அவனி சுகம்புல கல்லாடெடுமிக்கும் அவனுக்கு மிகி நேரி அடியே.